0: தாதா
1: தாதா தாக்கு தாக்கு தாக்கு தாக்கு தாக்கு தாக்கு தாக்கு தாக்கு தாக்கு தாக்கு தாக்கு தாக்கு தாக்கு தாக்கு தாக்கு தாக்கு தாக்கு தாக்கு தாக்கு தாக்கு தாக்கு தாக்கு தாக்கு தாக்கு தாக்கு தாக்கு தாக்கு தாக்கு தாக்கு தாக்கு தாக்கு தாக்கு தாக்கு தாக்கு தாக்கு தாக்கு தாக்கு தாக்கு தாக்கு தாக்கு தாக்கு தாக்கு தாக்கு தாக்கு தாக்கு தாக்கு தாக்கு தாக்கு தாக்கு தாக்கு தாக்கு தாக்கு தாக்கு தாக்கு தாக்கு தாக்கு தாக்கு தாக்கு தாக்கு தாக்கு தாக்கு தாக்கு தா